0: எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வா செய்தொழில் வேற்றுமையான்.
1: பெருமையும் சிறுமையும் பிறப்பால் வருவதில்லை, செயலால் அமைவது.
2: Everyone is born equal. One's worth is determined by one's achievements.
0: மேலிருந்தும் மேலல்லார் மேலல்லர், கீழிருந்தும் கீழல்லார் கீழல்லவர்.
1: மேலோர் கீழோர் நிலையால் அல்ல, குணத்தால் அமைவது.
2: Greatness and lowliness are not determined by status and wealth. They are matters of one's character.
0: பெருமை உடையவர் ஆற்றுவார் ஆற்றின் அருமை உடைய செயல்.
1: அரியன செய்வோர் பெரியோர்.
2: Great people do rare deeds.
0: குணநலம் சான்றோர் நலனே, பிறநலம் எண்ணலத்துள்ளதூவும் அன்று.
1: நற்குணமே சான்றோருக்கு சிறந்த நலம்.
2: Goodness of heart is the greatest virtue.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளஸ்டன் கலிபோர்னியாலேருந்து நான் பேசுகிறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செய்த போதும் நன்மை தரும், தீய செய்த போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்கள்.

அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.

0: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தளிர்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
1: தென்னமல்லும் போடி நீனே தென் வந்த பயிறு கடினு உங்கள் தந்தைய நான் இந்த பேச்சு நிலை ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சு நிலை வீரம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சிறந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரொம்ப போல எல்லாம் கண்ணியர் சொன்னார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறி நை நடி மேவியார பல திருமினி செலுத்தார் தமிழ்நாடு கல்வி சிறந்தார் தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்தார் தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகினைகள் தந்த வாழ்ப்புகள் கொண்ட தமிழ்நாடு நன்றி அலும் சிறந்த பரிகாரம் என்றும் மலையாரம் படைத்தார் தமிழ்நாடு சொன்னும் புதி நீலை தென் வந்த பயிர கதி நீலை எங்கள் தந்தைய நடந்த பேச்சு ஒரு சக்தி பேரை கிருபூச்சு நிலை நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். ஏழாம் வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்புத் தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளி தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்று நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள் தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஒரு ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கு தமிழ் வானொலி, தமிழ் எங்க மூச்சு.
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏ ஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

மாலிக்கண்டோ கேப்ப மாலிக்கண்டோ தொண்ணுப்ப கண்ணம் கண்ணும் மொழி வாங்கி மாறி செல்வோம். பின் வாங்கும் பேச்சே இல்லை, முன்னோக்கி சென்றே வருவோம். புண்ணுப்பம் என்று அதுவோம், கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய். பங்காளப்பெருமை பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நிசிறி வாவா வெள்ளே படிகத்தை

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பூனை வீட்டில் வளர்றது கண்டீர், பிள்ளைகள் பெற்றது பூனை அது பெருக்குடமாகும். சமல் நேரத்து ஒன்று குட்டி, கஞ்சண்டு நேரத்து அந்த குட்டி, பமல் நேரத்து ஒன்று குட்டி, வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி. வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மறைத வேற்றுமை இல்லை. என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன கண்டி. நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும் பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு

0: பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா? இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

தேசமென்ற கொட்டவம், எங்கள் பாரத தேசம் என்ற தோல் கொட்டவம். தனி காலிலே மனிதர் பல நாட்டினர் வந்து பக்தி நமக்கேறிய பொருள் கொள்ளுந்தே நம்மள் வேண்டுவது மேற்கொள்ளேன் காயம்.

0: போலாமா?
1: சரி.

0: அதோ பெரிய கிளி. ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: ஆ, என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு? ஹா,

0: பாப்பா.
1: எங்க அந்த கிளி குஞ்சு?
0: எந்த கிளி குஞ்சு?
1: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
0: அது காத்து கூட இருக்கு.
1: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
0: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
1: உண்மைதானே? இல்லன்னா என்ன பண்ணுவேன் தெரியாது.
0: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
0: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
3: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
0: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை என்ன காப்பாத்துனாங்க.
3: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டி

0: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
1: காத்து,
0: அம்மா
1: இங்க வா, இங்க வான.
0: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்த.
1: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
0: என்ன திட்டாதீங்க அம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
2: அவளை விடு பூனையம்மா. வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
1: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
0: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா, இவங்கதான் என்னோட அம்மா.
1: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து. உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
4: போடு போடு, நல்ல தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
5: கேட்டு கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.

கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பற்றின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்கள்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடித் தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

இப்படி சூடு.

0: என்ன மாமா, உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுமே, அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

எங்க வந்து யாராண்ட வச்சுக்கின்ன பிரச்சனை? நீ குரல விட்டது தெரிஞ்சுட்டாக்க உனக்கு தான்டா அர்ச்சனை.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கனிந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: டேய், வர வர இந்த வாத்தியாருக்கெல்லாம் பொறுப்பே இல்லடா. மணி எட்டையாவது பள்ளிக்கூடம் திறக்காம இருக்காங்க.
2: டேய், 10 முக்கால் ஆனாலும் பள்ளிக்கூடம் திறக்க மாட்டாங்க.
3: ஏன் ஹெட் மாஸ்டர் மண்டையே போட்டாரா?
2: மண்டையும் போடல, கொண்டையும் போடல. இன்னைக்கு அஸ்டார் 2, காந்தி சைடா கருவாப்பையில.
3: ஏன் மாப்ள, காந்தி ஜெயந்தினா ஒன்ஸா புத்தா லீவ் விடுவாங்க, இப்ப எல்லாம் பள்ளிக்கூடத்துக்கு லீவ் விட ஆரம்பிச்சாங்களா?
1: அதானே.
0: நேர்களுக்கு வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப் இசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது பாப் இசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் ஊடாக.

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

இந்த இனிய இரவு நேரத்தில் அமெரிக்க தமிழ் வானொலியோடு இணைந்திருக்கும் அன்பு நேயர்களே, இனிமையான தமிழில் கொஞ்சம் குரலில் மனதை மயக்கும் பழைய பாடல்களை வழங்கும் இந்த நிகழ்ச்சி இரவின் மணியில். தொடர்ந்து இணைந்திருங்கள் இரவின் இனிமையை சுவைத்திருக்க. இது அமெரிக்க தமிழ் வானொலி.

இசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டிகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு global center for siddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

தேனிசை பாடல்களோடு உங்களை தழுவும் இரவின் மடியில் நிகழ்ச்சியில் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ அடுத்த பாடல்.

இரவு மடியில் நிகழ்ச்சியில் தேன் சொட்டும் பழைய பாடல்களை கேட்டு மகிழ்ந்திருப்பீர்கள். மனதை மயக்கும் இனிய பாடல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியோடு. மீண்டும் நாளைய இரவின் மடியில் நிகழ்ச்சியில் சந்திப்போம்.

0: GCSMR குளோபல் சென்டர் ஃபார் சித்தா மெடிசன் அண்ட் ரிசர்ச் இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: பாடே இல்லாத

அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றணிகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த பாப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதம் அடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவர்

GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.

0: வாரி பெருக்கி வளம் படுத்து உற்றவை ஆராய்வான் செய்க வினை.
1: வருவாய் பெருக்கி ஊறு நீக்கி செயல்படுவோனே வல்லவன்.
2: A good leader widens revenue sources, promotes wealth, and removes all hurdles to prosperity.
0: அன்பறிவு தேற்றம் அவா இன்மை இந்நான்கும் நன்குடையான் கட்டே தெளிவு.
1: அன்பு அறிவு தேர்ச்சி பற்றின்மை உடையவனே தெளிந்தவன்.
2: Entrust high responsibilities to people with these traits. A heart filled with love, a discerning mind, decisiveness, and the lack of greed.
0: எனை வகையான் தேரிய கண்ணும் வினை வகையான் வேறாகும் மாந்தர் பலர்.
1: எவ்வகை தேர்ச்சி பெற்றவரும் செயலாற்றலால் வேறுபடுவர்.
2: Even those selected carefully after multiple tests may be found inadequate in actual performance.
0: இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண்விடல்.
1: ஒருவரின் செயல் திறம் அறிந்து பணியை தர வேண்டும்.
2: Entrust jobs only to people with the appropriate skills and the needed means.

உள்ளமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

இந்த இனிய காலை பொழுதில் அமெரிக்க தமிழ் வானொலியுடன் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பொழியுகின்ற ஒவ்வொரு துளி வான்மழையும் பொன்னானதுதான். அது போலவே புலருகின்ற ஒவ்வொரு நாளும் இந்த பூமியில் வாழும் நம் எல்லோரின் முன்னேற்றத்திற்கானதுதான். புத்துணர்ச்சியோடு இந்நாளை தொடங்குவோம். புலர்ந்திருக்கும் இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிதாக வாழ்த்துகிறது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழுண்டு தமிழ் மக்களுண்டு, இன்ப தமிழுக்கு நாளும் செய்வோம் நல்ல தொண்டு. தமிழ் என்று தோல் தட்டி ஆடு, நல்ல தமிழ் வெல்க வெல்க என்றே தினம் பாடு என்று பாவேந்தரின் வாக்கோடு அன்னை தமிழை வாழ்த்தி இந்நாளை தொடங்குகிறது உங்கள் அமெரிக்க

0: அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களோட பின்னணி பாடகன் சத்யன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.
1: அரங்கின்றி வட்டாடி அற்றே நிரம்பிய நூலின்றி கோட்டி குழல்.
2: நூலறிவின்றி பேசுவது அரங்கில்லா விளையாட்டு.
3: Talking without knowledge is like playing chess without a board.
1: உளர் என்னும் மாத்திரையர் அல்லால் பயவா களரனையர் கல்லாதவர்.
2: கல்லாதவர் உயிருடையோர் எனினும் விளையா நிலமே.
3: Those who do not seek learning are like barren land. There is existence, but no life.
1: நுண்மான் நுழைபுலம் இல்லான் எழில் நலம் மண்மான் புனைபாவை அற்று.
2: நுண்ணறிவில்லா மனிதன் வெறும் மண் பொம்மை.
3: Human intellect not developed by incisive learning is like a colorfully painted clay doll.

டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட நீங்கள் நாட வேண்டிய நம்பிக்கைக்குரிய ரியல் எஸ்டேட் நிறுவனம் பீம் ரியல் எஸ்டேட். ரியல் எஸ்டேட் தொழில்துறையில் தனக்கென தனியான இடம் தேடி தந்திருக்கும் திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் உங்கள் அனைத்து வகையான ரியல் எஸ்டேட் தேவைகளுக்கும் நாடலாம். 9728211474 என்ற தொலைபேசி இலக்கத்தினூடாக திருமிகு புவி மனோகர் அவர்களை நீங்கள் நாடலாம். பீம் ரியல் எஸ்டேட், அமெரிக்காவின் டலஸ் மாநகரில் வீடுகள் வாங்க, விற்க மற்றும் வாடகைக்கு விட பீம் ரியல் எஸ்டேட்.

0: பாரதி சமூக நீதி காவலன். பாடம் வந்திருப்பவர் திவிஷ்.
1: செய்வோம் அந்த காப்போம், இனி உறுதி செய்வோம் அந்த காப்போம், தனியோருக்கு உணவு இவை ஜாதி ஆத்திவோம், ஜாதி ஆத்திவோம், ஜாதி ஆத்திவோம். நன்றி வணக்கம்.
2: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

உங்கள் அபிமான இசையமைப்பாளர்களோட சிறந்த பாடல்களின் தொகுப்பாக ஒலித்துக் கொண்டிருப்பது கலிபோர்னியாவிலிருந்து காலை தென்றல் நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து பாடல்களை கேட்டு மகிழ்வோம். வாங்க, அடுத்த பாடல் இதோ.

GCSMR Global Center for Siddha Medicine and Research என்பது சென்னை மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட ஒரு தொண்டு நிறுவனமாகும். நம் தென்னிந்தியாவின் தமிழ் மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தின் மரபுசார் பெருமைகளை உலகிற்கே புது வெளிச்சம் பாய்ச்சும் குறிக்கோளுடன் செயல்பட்டு வருகிறது இந்நிறுவனம். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்று சொல்லக்கூடிய ஒருங்கிணைந்த மருத்துவ வழிமுறை வாயிலாக நவீன மருத்துவம் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உலக பல்கலைக்கழகங்களில் ஆய்வுக்கு உட்படுத்தியும் உலகத்தரமான மருத்துவ ஆய்விதழ்களில் கட்டுரைகள் வெளியிட்டும் சித்த மருத்துவத்தை உலகறிய செய்ய திட்டமிட்டுள்ளார்கள். இந்த பயணத்தின் முதல் கட்டமாக கர்நாடக மாநிலத்தின் மணிப்பால் பல்கலைக்கழகத்தில் சித்த மருத்துவ இருக்கை அமைக்கும் பணிக்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டிருக்கிறது. மேலதிக விவரங்களுக்கு globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை நாடவும்.

0: போலீஸ் சமக்கேடியா இருக்காரு. பர்த்டே கார்டில் ப்ரொபோசலா?
1: நீயும் லவ் பண்ணுறேன்னு எப்போ சொல்ல போகிற?
2: January 1st அவர் பர்த்டே அன்னைக்கு இதே கார்டு அவரை கொடுக்க போகிறேன்.
1: இதே கார்டு?
2: ஆனால் இப்படியே இல்லை.

இந்த உலகத்தில் எல்லாருக்கும் தெரியும் ஷாஜான் மும்தாஸ் எவ்வளோ லவ் பண்ணார்னு. ஒருத்தர் தவிர மும்தாஸ்

இல்லமெங்கும் இசைமழை, தரணி எங்கும் தமிழ் மழை. நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. இசைமழையில் மகிழ்ந்திட தொடர்ந்து இணைந்திருங்கள்.

0: வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லா குட்டீஸும் சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்க ரொம்ப ஆவலா காத்துட்டு இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க நானும் தயார். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம்.
1: வணக்கம், என் பேர் சூர்யா. நான் பிளசன்ட் கலிபோர்னியால இருந்து நான் பேசுறேன். இந்த வார குரல் அதிகாரம் ஒழுக்கம் உடைமை, குரல் 138. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பே தரும். பொருள்: நல்ல செயல் எப்போதும் நன்மை தரும், தீய செயல் எப்போதும் தீமை தரும். நன்றி, வணக்கம். நேர்களான நீங்க நிகழ்ச்சியை தொடர்ந்து கேளுங்க.

0: Qué poronga.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.
2: அறிந்து கொள்வோம். இப்போ நடந்துகிட்டு இருப்பது தமிழ் மாதமான கார்த்திகை மாதம். இம்மாதம் கருமையான மேகங்களை கொண்டு அதிக அளவு மழை பொழியும் கார்காலம் ஆகும். காந்தல் பூக்கள் அதிகம் மலரும் மாதமும் இது. அதனாலதான் இம்மாதம் கார்த்திகை என பெயர் பெற்றது. இந்த மாதத்துல வீடுகள்லையும் கோயில்கள்லையும் விளக்கேற்றி வைத்து வழிபாடு செய்யறது வழக்கம்.
3: பாரதியின் பல பரிமாணங்களை நமது இளந்தொழில்கள் இங்கு அவரின் பாடல்களின் மூலம் விளக்க வந்திருக்கின்றனர். பாரதி தமிழ்நாட்டின் காதலன். பாட வந்திருப்பவர் சான்வி.
4: தென்னமல்லும் போடினே தென் வந்த பயிறு கடினி தந்தையான பேச்சினே ஒரு சக்தி பிடைக்கிறது மூச்சினே விதம் நிறைந்த தமிழ்நாடு உயர் வீரம் சூழ்ந்த தமிழ்நாடு நல்ல கால புரியும் ரொம்ப எது போல எல்லாம் கண்ணியர் சூழ்ந்தார் தமிழ்நாடு காவேரி தென்பனை பாலாறு தமிழ் கண்ணில் ஒரு வயதை பொறினை நதி மேவியார பல ஓட திருமினி செலுத்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கமர் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமான சதத்தில் மனம் பதங்கும் தமிழ்நாடு வள்ளுவன் தந்தை உலகினுக்கே தந்தவான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நன்றியாலும் செல்ல பரிகாரம் என்றும் மலையாளம் படைத்த தமிழ்நாடு சொன்னமல்லும் பொறி நீலே இந்த தென் வந்த பயிர கதி நீலே எங்கள் தந்தைய நடந்த பேச்சினே ஒரு சக்தி பிறக்கிற பூச்சினே நன்றி.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.
1: சுத்தம் கல்வி தரும். 7 வகுப்பை சேர்ந்த மாணவர் தலைவன் அசோக். அவன் வகுப்பாசிரியர் மாணவர்கள் கண்டிப்பாக பிரார்த்தனை கூட்டத்திற்கு வர வேண்டும் என்றும் வராதவர்களுக்கு கடுமையான தண்டனை என்றும் கூறியிருந்தார். அன்று ஒருவன் மட்டும் காணவில்லை. யாரது என்று பட்டியலை பார்த்ததில் முரளி என்று தெரிந்தது. வகுப்பு தலைவன் அசோக் முரளியிடம் சென்று,
2: ஏ முரளி, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வராமே நின்னுட்ட?
1: முரளி ஏதோ பதில் கூற ஆரம்பிக்கவும் ஆசிரியர் வகுப்பறைக்குள் வரவும் சரியாக இருந்தது.
3: அசோக், இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரதவங்க யார் யாரு?
2: ஐயா, இன்னைக்கு பிரார்த்தனை கூட்டத்துக்கு எல்லாரும் வந்திருந்தாங்க, முரளியை தவிர.
3: என்ன முரளி, அசோக் சொல்றது உண்மையா? நீ பிரார்த்தனை கூட்டத்துக்கு வரலையா?
4: ஆமாம் ஐயா, இன்று நான் பிரார்த்தனை கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை.
1: ஆசிரியர் என்ன பதில் கூறப்போகிறாரோ என்ற நினைப்பில் வகுப்பே மிக அமைதியாக இருந்தது. அவனை பார்த்த மாணவர்கள் அனைவரும் இன்று நிச்சயம் முரளிக்கு தண்டனை கிடைக்கப் போகிறது என்று நினைத்தவாறு தங்களுக்குள் ஒருவரை ஒருவர் பார்த்து சிரித்துக் கொண்டனர். ஏனென்றால் அவர்களுக்கு அவ்வளவாக முரளியை பிடிக்காது. முரளி நன்றாக படிக்கக்கூடிய மாணவனும் கூட. அவனுடைய கையெழுத்து முத்து முத்தாயிருக்கும். ஆசிரியர்கள் கொடுக்கும் வீட்டுப் பணிகளை எல்லாம் உடனுக்குடன் அன்றே எழுதி முடித்துவிடுவான். அதனால் மற்ற மாணவர்கள் அவன் மேல் தவறான ஒரு வெறுப்புணர்ச்சியை வளர்த்துக் கொண்டிருந்தனர்.
3: இத பார் முரளி, தப்ப யார் செஞ்சாலும் அதுக்கான தண்டனை உண்டு. அதுக்கு முன்னால பிரார்த்தனை கூட்டத்துக்கு நீ எதுக்காக வரல நான் தெரிஞ்சுக்கலாமா?
4: ஐயா, எப்பொழுதும் போல் பிரார்த்தனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்னால் வகுப்புக்கு வந்துவிட்டேன். ஆனால் நம் வகுப்பு மாணவர்கள் எல்லாம் முன்பே கிளம்பி போய்விட்டார்கள். அப்பொழுதுதான் நம் வகுப்பை பார்த்தேன். ஒரே தூசியும் கிழிந்த பேப்பர் துண்டுகளும் குப்பையுமாக இருந்தன. அதை பார்ப்பதற்கே மிகவும் அசிங்கமாக இருந்தது. அதோடு இன்றைக்கு சுத்தம் செய்ய வேண்டிய மாணவர்கள் அதை செய்யாமல் பிரார்த்தனை கூட்டத்திற்கு போய்விட்டார்கள் என்று புரிந்து கொண்டேன். சரி, நாமாவது சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து செய்து முடித்தேன். அதற்குள்ளே கூட்டமும் தொடங்கிவிட்டதால் என்னால் வர முடியவில்லை ஐயா. அவர்களுக்கு பதிலாக நீயே இதை செய்தாய் என்று நீங்கள் கேட்கலாம். நல்ல செயலை யார் வேண்டுமானாலும் செய்யலாம் என்று நினைக்கிறேன் ஐயா. அதோடு நீங்கள்தானே சுத்தமாக இருப்பதின் அவசியத்தை பற்றி சொல்லியிருக்கிறீர்கள். அசுத்தமாக இருக்கிற இடத்தில் உட்கார்ந்து படித்தால் எப்படி ஐயா படிப்பு வரும்? அதனால்தான் இதை செய்தேன். நான் செய்தது தப்பு என்றால் நீங்கள் தருகிற தண்டனையை ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறேன்.
3: ரொம்ப நல்ல காரியம் பண்ண முரளி. உன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் சிந்திச்சாங்கன்னா நிச்சயம் நம்ம பள்ளி ரொம்ப சுத்தமா இருக்கும். நீ மாணவனா இருக்கிறத நினைச்சு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். உனக்கு எந்த தண்டனையும் கிடையாது.
1: ஆசிரியர் முரளியை பெருமையுடன் பார்த்தார்.
3: மாணவர்களா, பாத்தீங்களா முரளியோட பண்ப
1: என்பது போல மற்ற மாணவர்களை ஓர் ஆழ்ந்த பார்வை பார்த்தார்.
5: அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ்
6: அமெரிக்க தமிழ் வானொலி நேயர்களுக்கு வணக்கம். அமெரிக்காவின் மேரிலாந்து தமிழ் பள்ளியின் ஆண்டு விழாவில் 4 வயதே ஆன மழலையர் குழந்தைகள் தங்களின் மழலை மாறா குரலில் பாடிய பாடலை நமது அமெரிக்க தமிழ் வானொலியில் ஒளிபரப்புவதில் எங்களுக்கு அளவில்லா மகிழ்ச்சி. பாடலாசிரியர் தாமரையின் வரிகளில் ஏஆர் ரஹ்மான் அவர்களின் இசையில் உருவாக்கி சமீபத்தில் வெளியான மூப்பில்லா தமிழே தாய என்ற பாடலை பாடி அசத்தியிருக்கிறார்கள் அஜித், ஹர்ஷிதா, தென்றல், கிருஷ்ணவி, சச்சித், ரித்விக், துருவன் மற்றும் விபா. இந்த குழந்தைகள் அழகாய் பாட உறுதுணையாய் இருந்து உதவிய ஆசிரியர் திருமதி அருண்மொழி பாபு அவர்களுக்கும் எமது பாராட்டுக்கள். வாருங்கள், நாம் அனைவரும் இணைந்து ரசிப்போம் அந்த பூஞ்சிட்டுக்களின் பாடலை.

Arvindom, munnen om Adam, Apple, Pindom, munnen om Adam, Apple, tisse hjertum tamme etter, kittikke masse kutte, mani mutte, mani mutte, mani mutte, kave sutte. Adam, mindralam bai kunju. பொன்றா போராய் பங்கு தயின்றி காற்றல் எங்கு மென்றை சங்கே மூங்கு.

0: தமிழன் புலவை அன்று நிறைந்த என்று கண்டார். ஆவம் அன்னை வந்த அன்னைக்கும்
1: அன்னை நீ.

0: மாலிக்குண்டோ இல்ல கேப்பர் மாலிக்குண்டோ கண்ணம் கண்ணும் மலி வாங்கி மாறி செல்வோம் பின் வாங்கும் பேச்சே இல்லை முன்னோக்கி சென்றே வருவோம் புன்னுப்பம் என்று அறுவோம் கல்விக்கும் முன்னே தமிழும் அழுத்தம் கொள்ளும் அலாய் ஆதரணியும் புத்தாய்
1: வாழும் அன்னைக்கு பேசி பைதாண்ட வண்ணம் பூசி திருவைக்க பாப்பாத்தமே நிசிறி வாவா வெள்ளே பை சொல்லவி எல்லாம் படிகட்ட பழவிட்டு சொல்லக்கூ சரியா செய்வே சோ சோ சோ சோ

அன்னைக்கு மன்னி.

0: பாரதி சமத்துவ நாயகன். பாட வந்திருப்பவர் நன்னன்.
1: பிள்ளைகள்

பூனை அது பெரு கூட்ட இந்த மாகும் சமநேரத்து ஒன்று குட்டி கஞ்சண்டு நேரத்தை ஒன்று குட்டி பமல் நேரத்து ஒன்று குட்டி வெளிப்பாலை நேரத்து ஒன்று குட்டி வண்ணங்கள் வேற்றுமை பார்த்தால் அது மாறிட வேற்றுமை இல்லை என்னங்க செய்யும் இங்கு யாருக்கும் ஒன்றுன்னு கண்டி நன்றி.

0: கேட்டுக் கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி தமிழ் மூச்சு.
1: உங்களுடைய கனவுகளை தொலைத்துவிட்டு பின்வாங்க கூடாது. ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு பெரிய காடு இருந்தது. அந்த காட்டுல நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே வாழ்ந்துட்டு வந்தது. இந்த பறவைகள் எல்லாம் என்ன செய்யும், பகல் பொழுதுல தங்களுக்கான உணவை தேடி அலைய ஆரம்பிக்கும். சாயங்காலம் இருட்டுறதுக்கு முன்னாடி தன்னுடைய கூட்டுக்கு வந்து அடைஞ்சிரும். இந்த மாதிரிதான் அன்னைக்கும் பறவைகள் எல்லாமே பகல் பொழுதுல தங்களுடைய உணவை தேடி அலைஞ்சு திரிஞ்சிட்டு இருந்தது. இப்படி இருக்கும்போது அன்னைக்கு பார்த்து வானம் கருத்து மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. மழையில கொஞ்சம் கூட பறக்கிறதுக்கு திறன் இல்லாத பறவைகள் எல்லாம் எங்கேயாவது மறைவிடம் கிடைக்காதா அப்படின்னு தேடி மறைவிடத்துல போய் அடைக்கலம் ஆயிருச்சு. கொஞ்சம் பறக்கிறதுக்கு திறன் இருக்கிற பறவைகள் எல்லாம் தங்களுடைய கூட்டை நோக்கி வேகமா பறக்க ஆரம்பிச்சது. ஆனா ஒரே ஒரு பறவை மட்டும் மறைவிடத்தை தேடியும் அலையல, தன்னுடைய கூட்டை நோக்கியும் திரும்பல. தன்னுடைய இறக்கையில் பலத்தை பெருக்கி தான் இதுவரைக்கும் பறந்து கொண்டிருந்த உயரத்தை விட இன்னும் அதிகமான உயரத்துக்கு பறக்க ஆரம்பித்தது. அந்த பறவைதான் கழுகு. அப்படி அந்த பறவை பறந்துட்டு இருக்கும் போது கீழே தங்களுடைய கூட்டை நோக்கி திரும்பிக்கிட்டு இருந்த மற்ற பறவைகள் எல்லாம் மனசுல நினைச்சுக்கிச்சான், என்ன இந்த கழுகு, இதுக்கு அறிவே கிடையாதா? மழை பெய்யும் போது வேகமா தன்னுடைய வீட்டுக்கு போகணும், அல்லது மறைவிடத்தை தேடியாவது போகணும். இது ரெண்டுக்கும் இல்லாம இப்படி வேகமா மேல பறந்துட்டு இருக்கே அப்படின்னு. ஆனா இத பத்தி எல்லாம் இந்த கழுகுக்கு பயமே கிடையாது. மலையில நனைஞ்சுகிட்டே இரண்டு மடங்கு பலத்தோட உயர உயர பறந்துகிட்டே இருக்கு. இப்படி உயரமாக பறந்த கழுகு கடைசியாக மழை மேகங்களுக்கும் மேலாக பறக்க ஆரம்பித்தது. நம்மள பலருக்கும் தெரிஞ்சிருக்கும், மழை மேகங்கள் இடித்து மேகங்களுக்கு கீழதான் மழை பெய்யும், அந்த மேகங்களுக்கு மேல எந்த மழையும் கிடையாது. இந்த கழுகு மேல இப்ப ஒரு சொட்டு மழை கூட படல. மிகவும் தைரியமாக எந்த மழையிலும் நனையாமல் தன்னுடைய இறை தேடும் பணியை தொடர்ந்தது அந்த கழுகு. இப்படிதான் நீங்களும் இருக்கணும். ஒரு பிரச்சனை வரும்பொழுது மறைவிடத்தை நோக்கி ஓடக்கூடாது. மழையில நனைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக கூட்டுக்கு திரும்பிய பறவைகளை போல உங்களுடைய கனவுகளை தொலைத்து விட்டு பின்வாங்க கூடாது. எப்படி அந்த பிரச்சனைக்கும் மேலாக கழுகு பறந்ததோ அதே மாதிரி உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் உங்க காலுக்கு கீழே போட்டுட்டு மேலாக பறந்து செல்லணும். அந்த கழுக மாதிரி நீ இருக்கணும்னா கழுகு கிட்ட இருந்து இரண்டு குணங்களை நீ வாங்கிக்கணும். மழையில நனைஞ்சுகிட்டே மேல மேல பறந்துட்டு இருக்கும் போது மற்ற பறவைகள் எல்லாம் கூட்டுக்கு திரும்பிட்டு இருக்கே, நம்ம இப்படி மேல பறந்துட்டு இருக்கோமே, நம்முடைய முடிவு சரியானதா அப்படிங்கிற குழப்பம் ஒரு நாளும் கழுகுக்கு வராது. அந்த அளவுக்கு கழுகுக்கு மன வலிமை உண்டு. இரண்டு மடங்கு பலத்தோடு மழையில பறக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த கழுகுடைய இறகுகள் அத்தனை வலிமையானதாக இருக்கணும். ஒரே நாளில் அந்த வலிமை கழுகுக்கு வந்துவிடவில்லை. ஒவ்வொரு நாளும் மீண்டும் மீண்டும் உயரத்தில் பறந்து பறந்துதான் அந்த வலிமை கழுகுக்கு வந்தது. அதே மாதிரி நீங்களும் தேவையான பயிற்சிகளை தொடர்ந்து எடுத்துக்கிட்டே வரணும். நீங்க எந்த துறையில் முன்னேறி செல்லணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த துறைக்காக தினம் தினம் பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு மனம் தளராம உழைச்சுக்கிட்டே இருங்க. நிச்சயமாக வெற்றி உங்களுடைய பக்கமாக வந்து சேரும். நம்மள பலருக்கும் பல கனவுகள் இருக்கும். அந்த கனவுகளுக்கு எதிரான பிரச்சனைகளும் அவ்வப்போது வந்து கொண்டேதான் இருக்கும். அதனால எப்படி மழையின் போது மழை மேகங்களுக்கும் மேலாக கழுகு பறந்து செல்கிறதோ அதே மாதிரி உங்களுக்கு பிரச்சனை வரும் பொழுது அந்த பிரச்சனையை உங்களுடைய காலடியில் போட்டுவிட்டு நீங்கள் அந்த பிரச்சனைக்கும் மேலாக உயர்ந்து செல்லுங்கள். மன வலிமையும் பயிற்சிகளும் நிச்சயமாக உங்களுடைய கனவை ஒரு நாள் நனவா.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டு தமிழுக்கே தமிழ் தமிழ் எங்க மூச்சு.
2: டிக்டேஷன் என்ன சொன்னா இதைத்தான் எழுதுவியா?

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவர் நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சியை கேளுங்க.

0: இங்கு கேட்டுக்கொண்டு இருப்பது அமெரிக்கா தமிழ் வானொலி தமிழ் எங்கு மூச்சு.
1: பாரதி உலகமயமாக்கலின் முன்னோடி. பாட வந்திருப்பவர் திகழ்.

கொட்டவம் எங்கள் பாரத தேசமென்ற கொட்டவம் தனி காலில் மன்னிகள் பல நாட்டின வந்து பக்தி நமக்கு பொருட்கொள்ளு நம்மள் வேண்டுவது மேற்கொண்டே காயத்தேவோ எல்லா காயத்தேவோ ஆயம் கல்வி சாலைப்போம் ஓய்வு செய்வோம் தலை சாய்ந்த செய்வோம் உண்மைகள் சொல்வோம் பல வன்மைகள் சொல்வோம்.

0: வணக்கம், நன்றி.
1: அழகான சிறகு இருக்கு, பறந்து பார்த்தா என்ன? ஐயோ அம்மா, அம்மா! நான் பறக்கறேன், இன்னும் உயரமா பறக்க போறேன். என்னடியோ, ரொம்ப சோர்வா இருக்கு.
2: ஒரு கிளி குஞ்சி. என்னாச்சு அச்சுச்சு, உனக்கு என்னாச்சு?
1: என்ன பண்ணிடாதீங்க, காப்பாத்துங்க.
2: பயப்படாத சரியா, நாங்க உன்னை ஒண்ணும் பண்ண மாட்டோம்.
1: நான் பறக்கணும்னு ஆசைப்பட்ட பறந்த, ஆனா வழி மறந்து போச்சு. என்ன வீட்டுல கொண்டு விட்டுறீங்களா?
2: நீ பயப்படவே வேண்டாம், நாங்க உன்னை வீட்டுல கொண்டு போய் சேர்த்துருவோம்.
3: வீட்டுக்கு கூட்டிட்டு போறியா? அவ்வளவு தூரம் வரத்துக்கு எங்களால முடியாது.
2: நீங்க ஒண்ணும் வர தேவையில்ல, நான் மட்டும் போறேன்.
3: எங்களுக்கு நிறைய வேலை இருக்கு.
1: பை.
2: அப்போ இங்க வாங்க, ஒரு கிளி குஞ்சி வழி தவறி வந்திருக்கு.
1: ஐயோ, எனக்கு பயமா இருக்கு.
2: நீ பயப்பட வேண்டாம், அது நம்மளுடைய அப்புதான்.
1: பாவம், இது யாரோட கிளி குஞ்சோ?
2: அப்போ இவளை கூட்டிட்டு போகிறதுக்கு யாருமே இல்ல, இவளை கொண்டு போய் வீட்டுல விட்டுடலாமா?
1: உங்க வீடு எங்க இருக்கு?
3: மரத்துல.
1: எந்த மரத்துல? ஒரு பெரிய மரத்துல.
2: என்ன, ஒரு பெரிய மரமா?
1: பாவம், அதுக்கு ஒண்ணுமே தெரியல. குளத்துக்கு பக்கத்துல ஒரு பெரிய மரம் இருக்கு, ஆனா அவ்வளவு தூரம் வர்றதுக்கு என்னால முடியாதே.
2: நீ பயப்படாம இரு, நான் உன் கூட உன் வீடு வரைக்கும் வரேன். சரியா, நாம போலாமா?
1: சரி.

0: பெரிய கிளி, ஏ பெரிய கிளி, பெரிய கிளி.
1: என்ன வேணும்?
0: அந்த கிளி குஞ்சு உங்களது தானா? அது பறக்க முடியாம கீழே விழுந்துருச்சு. இப்போ காத்து கூட இருக்கு.
1: இல்லடா செல்லம், அதுக்கு பறக்கவே தெரியாதே. அது வேற ஏதாவது கிளி குஞ்சா இருக்கும்.
0: பின்ன யார்தான் அந்த கிளி குஞ்சு?

0: எங்க அந்த கிளி குஞ்சு?
1: எந்த கிளி குஞ்சு?
0: நீ அந்த மஞ்ச கிளி கிட்ட பேசுனத நான் கேட்டேன், சீக்கிரம் சொல்லு.
1: அது காத்து கூட இருக்கு.
0: ஓஹோ, அப்ப காத்து எங்க?
1: வெட்டி கிளிங்களோட புல்லுக்கு நடுவுல இருக்கா?
0: உண்மைதானே? இல்லன்னா என்ன பண்ணுவேன் தெரியாது.
1: சத்தியமா? இவன் காட்டு பூனை இல்ல, முட்டாள் பூனை.
2: எங்க அந்த பெரிய மரம்?
3: எனக்கு தெரியாதே.
2: யார்கிட்ட கேக்கலாம்? இந்த இடத்துல யாரையுமே காணமே.
4: நீ அந்த மஞ்ச கிளியோட கொஞ்சம் இல்ல, இங்க எங்க போய்கிட்டு இருக்க?
3: நான் பறந்து போனப்போ வழி தவறி போயிட்டேன். இந்த காத்துவ கதை எனக்கு காப்பாத்துனாங்க.
4: இங்கேயே இரு, நான் போய் உங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன்.
2: கொஞ்சம் பொறுமையா இருக்கலாம்.
5: காத்து,
2: அம்மா
5: இங்க வா, இங்க வான்ன.
2: அம்மா, நான் இந்த கிளி குஞ்ச வீட்டுல விடுறதுக்கு வந்தேன்.
5: கிளி குஞ்சா? சரி வா. உன்னால எப்பவுமே எனக்கு பிரச்சனை தான்.
2: என்ன திட்டாதீங்கம்மா, ப்ளீஸ். எனக்கு வலிக்குதுமா, என்ன விடுங்கம்மா, நான் வந்துடுறேன்.
4: அவளை விடு பூனையம்மா, வழி தவறி போன ஒரு கிளி குஞ்ச அது வீட்டுல கொண்டு போய் விட ஹெல்ப் பண்ணா.
5: அம்மா இல்லாத நேரத்துல நீ ஏண்டா செல்லும் பறக்க முயற்சி பண்ண?
2: கிளி குஞ்சி,
3: காத்து அக்கா இவங்க தான் என்னோட அம்மா.
5: காத்து ரொம்ப பெரிய உதவி பண்ணிருக்கு. இந்த சின்ன வயசுலயே எவ்வளவு புத்திசாலியா இருக்க. ரொம்ப நன்றி காத்து, உன்னாலதான் என் குஞ்சு திரும்ப கிடைச்சது. நாங்க வரோம்.
6: செல்லம்
0: போடு, நல்லா தோப்பு கர்ணம் போடு. எங்கிட்டயே போய் சொல்றியா நீ?
7: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலியின் சிறுவ நேர நிகழ்ச்சி. தொடர்ந்து இணைந்திருந்து நிகழ்ச்சிய கேளுங்க.
8: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: இதுவரையும் இந்த சிறுவர் நேர நிகழ்ச்சியை கேட்டுட்டு இருந்த வாண்டூஸ் குட்டீஸ் சுட்டீஸ் மம்மீஸ் டாடிஸ் பாட்டிஸ் தாத்தாஸ் எல்லாருக்குமே நன்றி வணக்கம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கிறவரை விடைபெறுவது உங்கள் குட்டி அறிவிப்பாளர் யாழினி. தொடர்ந்து அமெரிக்க தமிழ் வானொலியில் இணைந்திருந்து பாடல்களை கேட்டு ரசிங்க.
1: சிறுவர் நேரம் நிகழ்ச்சியை எல்லாரும் கேட்டு ரசிச்சிருப்பீங்க. இந்த நிகழ்ச்சி பத்தின உங்களோட கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்த விரும்பினா atr@tamilmedia.org என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களோட கருத்துக்களை அனுப்புங்க.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் பாவியர் உலகத்தை அடுத்து அலங்கரிக்கின்றது சமையல் குறிப்புகள். நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ் உங்களுடன்.
1: எல்லோருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. அமெரிக்க தமிழ் வானொலியில் இடம்பெற்றுக் கொண்டிருப்பது பாவையர் உலகம். பாவையர் உலகத்தில் அடுத்து நியூயார்க் ரோச்செஸ்டரில் இருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ் இலகுவாக ருசியாக எப்படி சமைக்கலாம் என்று என் சார்பிலான சமையல் குறிப்புகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறேன். இன்றைக்கு எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? எல்லாரும் நல்லா இருக்க வேணும் என்று சொல்லி இதை வேண்டிக் கொண்டு இன்றைய சமையலுக்குள்ள போவோம். இன்றைக்கு நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறது ஒரு சிம்பிள் டிஷ். அது வந்து கிரீமி சிக்கன் வித் குஸ்குஸ். இப்போ சம்மர் தொடங்கிட்டது. அப்போ சமைய அடுப்பில் நின்று கிற நேரம் சமைக்கிறதுக்கோ இந்த உரைப்பா சாப்பிட்றதுக்கோ அதுக்கெல்லாம் பிடிக்காது. இப்போ கொஞ்சம் முக்கியாக இருக்கிறபடியாக கொஞ்சம் ஈஸியான சாப்பாடுகள், நைஸாக அவுட்டோர்லேருந்து சாப்பிட்ற மாதிரியான சாப்பாடுகள் செய்கிறது நல்லா. இப்போ அதைத்தான் நாங்கள் கூட விரும்புவோம். இப்போ அப்போ இது வந்து எல்லாருக்கும் ஆர்வம் வந்தாலும் சரி, அடி நெய்பர்ஸை கூப்பிட்டோ அல்லது நாங்கள் எங்களுக்குள்ள குடும்பத்தோடு சேர்ந்து அவுட்டோரில் சாப்பிட்றதுக்கு போயிட்டு ஒரு சூப்பர் டிஷ் ஒன்று வந்தது. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். இப்போ அதை சம்மர் வெஜிடபிள்ஸ் அது இதெல்லாம் வேறும் என்ன, அப்போ அதெல்லாம் போட்டு செய்ய வடிவாக இருக்கும். நல்ல அந்த டிஷ்ஷும் வடிவாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ஈஸியாகவும் இருக்கும். இப்போ ஒரு பார்க்குக்கோ எங்கேயோ பீச்சுக்கோ கொண்டு போகலோ தானும் நாங்கள் இதை கொண்டு போய் வடிவாக சாப்பிட்லாம். நல்லா இருக்கும். இதை செய்கிறதுக்கு தேவையான பொருட்களையும் செய்முறையையும் பார்ப்போம். இதுக்கு தேவையான பொருட்கள் வந்து 500 கிராம்ஸ் சிக்கன் ஃபிலே. அதாவது அந்த அப்படி ஈஸியாக கடையில் ஃபிலேன்னு வெட்டி வச்சிருப்பாங்க. அப்படி இல்லாட்டி நீங்கள் சிக்கன் பிரஸ்ட் வாங்கி அதை ஒரு அந்த ஃபிலே டைப்பில் நீங்கள் வெட்டி எடுக்கணும். அடுத்து அதுக்கு தேவையானது 200 மில்லி க்ரீம் ஃப்ரெஷ். இந்த க்ரீம் வந்து அதுக்கு தேவை. அதான் க்ரீமி சிக்கன். 200 மில்லி ப்ரோத், சிக்கன் ப்ரோத் எடுத்துக்கொள்ளுங்க. காஷ்மீரி மிளகாத்தூள், இப்போ அதுக்கு பெப்ரிக்கா யூஸ் பண்ணுவாங்க, நான் காஷ்மீரி மிளகாத்தூள் நான் போடுறேன்னா அது அரைத்தேக்கரண்டி, ஒரு பச்சை மிளகாய், பார்ஸ்லி லீஃப் 2 டேபிள்ஸ்பூன், உப்பு சுவைக்கேற்ப, மிளகுத்தூள் அதுவும் ஒரு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரையும் நீங்கள் உங்களோட தேவைக்கேற்ப போட்டுக்கொள்ளுங்கோ. வெங்காயம் 1, கேரட் 1, செலரி ஸ்டாக் வந்து அது 2 ஸ்டாக், எல்லா கலரும் சேர்ந்த பெப்பர்ஸ், அந்த அந்த ஒரு பேக்கில் வரும் சில நேரம் அந்த ஆரேஞ்சு ரெட் அந்த சின்ன சின்ன அடி பெப்பர்ஸ் வந்து அது நல்லா இருக்கும். அது அப்படியே வாங்கினீங்கன்னா 200 கிராம்ஸில் எடுத்தீங்கன்னா எல்லாம் காணும். அந்த அல்லாட்டி ரெட் ஜெல்லோ ஆரேஞ்சில் வாங்கி நீங்கள் அந்த 200 கிராம்ஸுக்கு அளவாக வெட்டி எடுத்துக்கொள்ளுங்க. கார்லிக் 2 to 3 க்ளோவ்ஸ், மற்றது குக்கிங் ஆயில் ஆலிவ் ஆயில், அதான் அது நல்லா இருக்கும். இப்போ அப்படி செய்ய முறையாக பார்ப்போம். இந்த சிக்கன் ஃப்ளேயை வடிவாக தண்ணி எல்லாம் இல்லாமல் ஊற்றி எடுத்துட்டு கழுவிட்டு எல்லாம் ஊற்றி எடுத்துட்டு அதுக்கு சீசன் பண்ணுங்கோ. உப்பு ஒரு கொஞ்சம் கொஞ்சம் போல் கிணக்கப்படக்கூடாது, கொஞ்சம் போல் போட்டுட்டு மிளகுத்தூள் எல்லாம் போட்டு நீங்கள் அதை மேரினேட் பண்ணுங்கோ. மேரினேட் பண்ணி பண்ணி அதை அங்கே ஒரு பக்கத்தில் வச்சுக்கொண்டு இந்த வெங்காயத்தை வெட்டுங்கோ. கேரட்ஸ் எல்லாம் அந்த கேரட்டை வடிவாக சீவிட்டு நீங்கள் இந்த ஒரு ஸ்லாண்டாக வச்சு வெட்டுங்கோ, மெல்லிஸ் மெல்லிஸாக வெட்டுங்கோ. அதே மாதிரி பெல் பெப்பர்ஸையும் அந்த பெப்பர்ஸ் எல்லாம் அது ஒரு மெல்லிய துண்டுகளாக வெட்டிக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு செலரி சேம் திங், அதே மாதிரி கேரட் அப்படி வெட்டினீங்களோ அதே மாதிரி தான் நீங்கள் வெட்டிக்கொள்ளணும். கார்லிக்கை சப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ இந்த பார்ஸ்லியையும் சப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இப்போ ஒரு பேன் எடுத்து கொஞ்சம் ஆலிவ் ஆயில் போட்டுட்டு நீங்கள் அதில் இந்த மேரினேட் பண்ணின சிக்கனை சட்டி ஹீட் ஆகினோடனே அதில் போட்டு சொட்டே பண்ணி எடுங்கோ. அப்படியே கொஞ்சம் அந்த அதில் குக் பண்ணுற மாதிரி நல்லா குக் பண்ணி எடுத்துக்கொள்ளுங்கோ. வடிவா ஆக ப்ரௌன் ஆக்காமல் ஓரளவுக்கு அதை எடுத்து குக் பண்ணி அதை எடுத்து வச்சுக்கொள்ளுங்கோ. சரி சாய், அதுக்கு பிறகு அந்த பேனுக்குள்ளேயே நீங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு ஆனியனையும் பெப்பர்ஸையும் போடுங்க. போட்டு அதை குக் பண்ணுங்க. ஒரு ஹாஃப் வேக்கு மேலே குக் பண்ணால் காணும், அதுக்கு மேலே குக் பண்ணாதீங்க, அந்த முஷியாக வரக்கூடாது. அதுக்குள்ளே இப்போ கார்லிக்கையும் செலரி போடுங்க, இந்த கேரட் அதையும் போட்டுட்டு செலரியையும் போட்டு கார்லிக்கையும் போட்டு அதை அப்படியே நல்லா குக் பண்ணுங்க. கொஞ்சம் பிரட்டி பிரட்டி அது மெல்லிசாக இருக்கிறபடியாக டக்குனு குக் ஆகிடும். குக் பண்ண பிறகு நீங்கள் அதுக்குள்ள உப்பும் மிளகுத்தூளும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் இந்த காஷ்மீரி மிளகாத்தூளையும் அதுக்குள்ள போடுங்க. போட்டு எல்லாம் அப்படியே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்குள்ள இப்போ நீங்கள் ப்ரோத்தை போடுங்க. அந்த சிக்கன் ப்ரோத் 200 கிராம்ஸ் ப்ரோத்தை நீங்கள் போடுங்க. போட்டுட்டு அதை நல்லா அந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க விடுங்க. அது குக் ஆகினா பிறகு அதுக்குள்ளே இந்த ஃப்ரெஷ் க்ரீமாக விடுங்க. இந்த ஃப்ரெஷ்ஷில் இந்த க்ரீமாக விடுங்க, அந்த பேக்கெட்டில் இருக்கிற க்ரீம். அதை விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டை பாருங்க, உப்பு எல்லாம் காணுமா இருக்காண்டு வடிவாக பார்த்துக்கொள்ளுங்க. பார்த்துட்டு அதுக்குள்ளே இப்போ அந்த சிக்கனை தூக்கி போடுங்க. போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் அதை குக் பண்ணுங்க. நல்லா கொஞ்சம் கொஞ்சம் திக்கான க்ரீமி மாதிரி வர பதத்துக்கு நீங்கள் அதை குக் பண்ணிவிட்டு அதை எடுத்து ஒரு சைடில் வையுங்க. அதுக்கு பிறகு இப்போ நாங்கள் குஸ்குஸ் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களை நாங்கள் பார்ப்போம். எனக்கு நல்ல விருப்பமான குஸ்குஸ் வந்ததுன்னு சொன்னால் கார்லிக் பாமேஜான் தான் விருப்பம். அது வந்து அந்த பேக்கேஜ்லேயே விற்குது, அப்படியே அந்த ஃப்ளேவரோடு விற்குது. நீங்கள் அதில் இப்போ இந்த சிக்கனுக்கு வளர்த்து சிக்கனுக்கு தேவையான ஒரு 2-3 பேக்கெட் வாங்கினீங்கன்னா காணும். ஒரு 2 பேக்கெட் அல்லது 3 பேக்கெட் வாங்கினீங்கன்னா காணும். அது வடிவாக 4 பேருக்கு 2 பேக்கெட் தாராளமாக காணும். அதுக்கு நீங்கள் ஒரு 1/2 கேரட் அதை ஃபைன் ஷோப் பண்ணி வச்சுக்கணுங்க. நல்லா தோலை எடுத்துகிட்டு நல்லா நீள நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு, 1/2 கேரட்டை நீளமாக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் அதை ஒரு 4-5 துண்டாக வெட்டிட்டு அதை சப் பண்ணுங்க. அந்த சின்ன சின்ன க்யூப்ஸாக குட்டி குட்டியாக வரும், ஒரே மாதிரி வச்சு ஒட்டிக்கொள்ளுங்க. என்ன அது பார்க்க வடிவாக இருக்கும். அதே மாதிரி இந்த கலர் பெப்பர்ஸ் அதில் ஒவ்வொரு ஸ்லைஸ் எடுங்க. ஒரு ஸ்லைஸ் எடுத்துட்டு அதை நீங்கள் சப் பண்ணுங்க. கலருக்கு தான் இது நல்லா இருக்கும், வடிவாக இருக்கும். எல்லாம் ஒரேஞ்ச் ரெட் எல்லாம் போட வடிவாக இருக்கும். அது மாதிரி பார்ஸ்லி லீவ் ஒரு ஸ்பூன் நல்லா ஃபைன் சப் பண்ணினது. வெங்காயம் அதுக்கு ஒரு கொஞ்சம் வெங்காயம் ஒரு 1/2 வெங்காயம் காணும். ஒரு பெரிய வெங்காயத்தில் 1/2 காணும். ஆக கிணக்க வேணாம். உங்களுக்கு உரைப்பாக கொஞ்சம் வேணுமெண்டா ஒரு பச்சை மிளகாய் நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். இதுக்கு பிறகு நீங்கள் இதை குக் பண்ணுறதுக்கு தேவையான கொஞ்சம் பட்டர், ஆலிவ் ஆயில் கொஞ்சமாக, அட்டா உப்பு சுவைக்கேற்ப எடுத்து இதை வச்சுக்கொள்ளுங்க. இப்போ அந்த பேக்கேஜில் என்ன மாதிரி குஸ்குஸ் சமைக்க சொல்லியிருக்கிறாங்களோ அதே அளவுக்கு தண்ணி எடுத்து அதே இல மாதிரி நீங்கள் கொதிக்க விட்டு அப்படியே வையுங்க. மூடி வச்சுட்டு அது அந்த ஃபோக் பண்ண சொல்லுவாங்க. ஒரு கொஞ்சம் குறிப்பிட்ட 5 நிமிஷத்துக்கு பிறகு நீங்கள் அதை கிளறி எடுத்தீங்கன்னு சொன்னால் நல்லா சாஃப்டான குஸ்குஸ் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ அந்த குஸ்குஸ் ரெடியான குஸ்குஸை வச்சுட்டு அந்த அதில் சோல்ட் எல்லாம் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்றுமே ஆட் பண்ண தேவையில்லை. அதுக்கு பிறகு நீங்கள் பேனில் கொஞ்சம் பட்டர் போட்டு கொஞ்சம் ஒலிவ் ஆயிலையும் போட்டுட்டு அதுக்குள்ளே அது சூடாகினோன்னு அதுக்குள்ளே வெங்காயம் அந்த பச்சை மிளகாய் விருப்பம்னா நீங்கள் போட்டு அந்த பச்சை மிளகாய் மற்ற அந்த பெப்பர்ஸ் எல்லாம் போட்டு சொட்டே பண்ணுங்க. சொட்டே பண்ணி வரக்குள்ள அந்த கேரட்ஸையும் போடுங்க. கேரட்ஸையும் போட்டு நல்லா ஃபைன் சாப் பண்ணின கேரட்ஸ் ஆனியாக அப்போ குக் பண்ணிடும் ஈஸியாக. அது நல்லா சொட்டே பண்ணி உங்களுக்கு 1/4 பதம் வந்தால் காணும். அது கணக்கு அவிக்கப்படாது. 1/4 பதம் வந்துட்டு சொன்னால் அதுக்குள்ள நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணி போட்டு இந்த குஸ்குஸை கொட்டுங்க. கொட்டிட்டு பார்ஸ்லி லீஃபையும் தூவி அப்படியே கிளறுங்க. கிளறிட்டு கொஞ்சம் நேரம் மூடி வச்சுட்டு அந்த அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. மூடிட்டு கொஞ்சம் நேரம் விட்டுட்டு பிறகு பிளேட்டில் குஸ்குஸையும் வச்சுட்டு நீங்கள் இந்த க்ரீமி சிக்கனை அந்த க்ரீமி சோஸோட அந்த பெப்பர்ஸ் ஆனியன் அதெல்லாம் வடிவாக வச்சு பார்த்திங்கன்றாலே அந்த பிளேட்டை பார்க்க அவ்வளோ வாசையாக இருக்கும். அவ்வளவு சூப்பராக இருக்கும். ஒரு அந்த காஷ்மீரி மிளகாத்தூள் வந்து நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கும். அந்த க்ரீமோட சேரைக்கில் அந்த ரெட்டும் இல்லாமல் ஒரு பீச் கலரில் நல்ல வடிவான கலராக இருக்கும். அதை பார்த்திங்கன்னா சொல்லக்குள்ளேயே எனக்கு நான் ஒரு அவ்வளோ அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்கள் பார்க்கல நீங்கள் அந்த அப்படி இந்த ஒரு பீஸ் சிக்கனும் அந்த க்ரீமும் அந்த இந்த க்ரீமி சோஸோட அந்த குஸ்குசையும் சேர்த்து அந்த சொட்டை பண்ண குஸ்குசையும் சேர்த்து நீங்கள் அள்ளி சாப்பிடிக்கல, அவ்வளோ சூப்பராக இருக்கும். திரும்ப நீங்கள் கட்டாயம் செய்வீங்க இதை. அவ்வளோ அவ்வளோத்துக்கு எனக்கு எனக்கு அவ்வளவு பிடிச்ச ஒரு டிஷ்ன்றா இந்த டிஷ்ஷை சொல்லலாம் நான். அந்த அளவுக்கு எனக்கு பிடிக்கும். எனக்கு சும்மாவே குஸ்குஸ் நல்லா பிடிக்கும். எனக்கு அந்த சொட்டை பண்ணின குஸ்குஸ் அந்த பாமேஜான் சீஸோட அந்த பேக்கேஜோடு தான் வாங்குவேன். நான் வந்து தனியாக வாங்கி செய்கிறத விட அந்த ப்ரீமே பண்ணி அதில் வச்சுருப்பாங்க, நாங்கள் அந்த அக்கார்டிங் டு த பேக்கேஜ் அது மாதிரியே குக் பண்ணிட்டு செய்தால் சூப்பராக இருக்கும். இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட ஷேர் பண்ணுங்கோ, உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட வானிலைக்கு தாங்கோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பாவியர் உலகம். இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் பாவியர் உலகத்தில் இன்றைய நாள் என் தயாரிப்பில் க்ரீமி சிக்கன் வித் குஸ்குஸ் செய்முறை பற்றி உங்களுடன் அளவலாவி இருந்தேன். நாளைய தினமும் இன்னும் ஒரு சுவையான உணவுடனும் அதை தயாரிக்கும் முறை பற்றியும் உங்களுடன் அளவலாவ காத்திருக்கிறேன். மீண்டும் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் அமெரிக்க தமிழ் வானொலியுடன். நியூயோக் ரோச்சஸ்லிருந்து நான் மீனலோஜினி ஜெயராஜ், நன்றி, வணக்கம்.
0: நீங்கள் இதுவரை பாவியர் உலகத்தில் சமையல் குறிப்புகள் கேட்டீர்கள். எம்முடன் இணைந்திருந்தவர் நியூயோர்க் ராச்செஸ்டரில் இருந்து மீனலோச்சினி ஜெயராஜ். தொடர்ந்து பாவியர் உலகம் உங்களுக்காக. நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

0: GCSMR Global Center for Siddha Medicine and Research இந்நிறுவனம் இந்தியா மற்றும் அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட லாப நோக்கமற்ற ஒரு தொண்டு நிறுவனமாகும். இன்டெகிரேட்டிவ் மெடிசன் என்பது நமது பாரம்பரிய மருத்துவ முறைகளையும் நவீன மருத்துவ முறைகளையும் இணைத்து நோயை குணப்படுத்தும் ஒரு அணுகுமுறை. இவ்வாறு ஒருங்கிணைந்த மருத்துவ முறையை முன்னிறுத்தி செயல்பட்டு வரும் GCSMR கடந்த சில ஆண்டுகளில் அநேக மக்களிடம் சென்றடைந்தது மட்டுமன்றி பல்வேறு பரிமாணங்களில் வளர்ச்சி அடைந்து வந்திருக்கின்றது. இது பற்றி மேலும் பல விவரங்களை அறிந்து கொள்ள www.globalcenterforsiddha.org என்ற இணைய முகவரியை பார்வையிடவும். மேலும் உங்கள் கருத்துக்கள் அல்லது GCSMR பற்றிய உங்களது கேள்விகளுக்கு contact@gcsiddha.org என்ற மின்னஞ்சல் முகவரியை தொடர்பு கொள்ளவும்.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் 10வது ஆண்டினை முன்னிட்டு ஒரு சிறப்பு பாடலை உருவாக்கி இருக்கின்றோம். அமெரிக்க தமிழ் ஊடகம் பெருமையுடன் பிழைக்கும் இந்த சிறப்பு பாடல் இதோ உங்களுக்காக எங்கள் காற்றலைகளின் வாயிலாக. எம்முடன் பயணித்துக் கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எங்கள் இதயம் கிடைந்த நன்றிகளை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கின்றோம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு.

0: உலகின் மூத்த மொழிக்கு அமெரிக்க மண்ணிலிருந்து முடிசூட்டு விழா. தமிழ் எங்கள் மூச்சு.
1: ஆமா, என்னைக்குமே என் வீட்டை பக்கம் நீ வரமாட்டிய. இன்னைக்கு மட்டும் என்னமா புதுசா?
2: இல்ல மாப்ள, நீ நல்லா இருக்கியான்னு
1: பாத்துட்டு போலாம்.
2: இல்ல மாப்ள, நீ ஒரு கூலிங் கிளாஸ் வச்சிருப்பீல்ல, அத கூட.
1: அதான என்னடா சுண்டலி சொற்றோட சுத்துறேன்னு பார்த்தேன்.
0: நேரடி வணக்கம், இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க மண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேரடி வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி, தமிழ் எங்கள் மூச்சு. அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் வாயிலாக அமெரிக்க வண்ணிற்கு கெனடிய மண்ணின் புகழ் பூத்த போப்பிசை பாடகர் திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் புத்தம் புதிய பாடலை அறிமுகப்படுத்துவதில் பெருமிதமடைகின்றது அமெரிக்க தமிழ் வானொலி. இதோ திரு பாபு ஜெயகாந்தனின் குரலில் வெளிவந்திருக்கும் அவரது போப்பிசை பாடல் உங்களுக்காக அமெரிக்க தமிழ் வானொலியின் காற்றலைகளின் ஊடாக.

நேயர்களுக்கு விடக்கம். இந்த வார உலகத்தின் முக்கிய செய்திகள் உங்களுக்காக. இது அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தின் ஊடாக. உக்ரைன் மற்றும் ரஷ்ய போர் மூன்றாவது ஆண்டை தாண்டி இருக்கின்றது. இந்த போர் இன்னும் முடிவுக்கு வரவில்லை. இந்த வாரம் இருதரப்பும் பெரிய அளவில் ட்ரோன் தாக்குதலை மேற்கொண்டிருந்தன. உக்ரைன் ரஷ்யாவின் எரிபொருள் மற்றும் ராணுவ உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்டு தாக்குதல் நடத்தியதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. ரஷ்யாவும் உக்ரைன் நகரங்கள் மீது பல தாக்குதல் மேற்கொண்டுள்ளது. இதற்கிடையில் பிரிட்டன், பிரான்ஸ் மற்றும் ஜெர்மனி ஆகிய நாடுகளின் தூதரர்கள் மாஸ்கோவில் ரஷ்ய அதிகாரிகளை சந்தித்து அமைதி பேச்சுவார்த்தைகளை மீண்டும் தொடங்க முயற்சித்திருக்கின்றனர். உலக தலைவர்கள் பலரும் இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று வலியுறுத்தி வருகின்றார்கள். இந்த வாரம் உலகின் அதிக கவனத்தை ஈர்த்த மற்றொரு செய்தி இஸ்ரேல் மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம். சமீப நாட்களில் இரு நாடுகளும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களை பரிமாறிக்கொண்டன. பின்னர் அமெரிக்காவின் தலையீட்டுடன் இருதரப்பும் தாக்குதல்களை தற்காலிகமாக நிறுத்திக் கொள்ள ஒப்புக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகின. ஆனால் நிலைமை இன்னும் முழுமையான அமைதியாகவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையே ஒரு புதிய ஒப்பந்தம் உருவாக்கும் வாய்ப்பு இருப்பதாக அமெரிக்க நிர்வாகம் தெரிவித்திருக்கின்றது. இருப்பினும் இறுதி உடன்பாடு எட்டப்படாததாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை எனவும் கூறப்படுகின்றது. இந்த மோதல் உலக எண்ணெய் சந்தைகளில் தாக்கத்தை ஏற்படுத்தி வருகின்றது. உலக விளையாட்டு ரசிகர்கள் எதிர்பார்த்துடன் 2026 பிஃபா உலக கோப்பை இந்த வாரம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியிருக்கின்றது. அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோ இணைந்து நடத்தும் இந்த உலக கோப்பை வரலாற்றிலேயே மிகப்பெரிய உலக கோப்பையாக கருதப்படுகின்றது. மொத்தம் 48 அணிகள் பங்கேற்கின்றன. தொடக்க விழா மெக்சிகோ நகரில் இடம்பெற்றது. உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான ரசிகர்கள் போட்டிகளை பார்த்து வருகின்றார்கள். அமெரிக்கா மற்றும் கனடா தங்களது முதல் போட்டிகளுக்கு இந்த வாரம் தயாராகின்றன. அமெரிக்க அரசியலில் வெளிநாட்டு கொள்கைகள் மற்றும் மத்திய கிழக்கு விவகாரங்கள் முக்கியமாக பேசப்பட்டன. ஈரான் தொடர்பான பேச்சுவார்த்தைகள், உலக பாதுகாப்பு மற்றும் எரிசக்தி நிலைமை ஆகியவை வாஷிங்டனில் முக்கிய விவாதங்களாக உள்ளன. அமெரிக்க நிர்வாகம் பிராந்திய அமைதியை உறுதிப்படுத்தும் முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்த வாரம் சர்வதேச பாதுகாப்பு வட்டாரங்களில் அதிகமாக பேசப்பட்ட விஷயமாக செயற்கை நுண்ணறிவு இருக்கின்றது. உக்ரைன் போரில் ட்ரோன்கள், கண்காணிப்பு அமைப்புகள் மற்றும் இலக்கு அடையாளங்கள் காணும் தொழில்நுட்பங்களில் AI செயற்கை நுண்ணறிவு அதிக அளவில் பயன்படுத்துவதாக நிபுணர்கள் கூறுகின்றார்கள். எதிர்கால போர்களில் AI முக்கிய பங்கு வகிக்கக்கூடும் என்றும் மதிப்பீடுகள் வெளியாகி இருக்கின்றன. ஐரோப்பாவின் பல பகுதிகளில் வெப்பநிலை அதிகரித்திருக்கின்றது. கோடை காலத்தின் ஆரம்பத்திலேயே பல நாடுகளின் வெப்ப அலை எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளன. சுற்றுச்சூழல் நிபுணர்கள் உலக வெப்பமயமாதலின் விளைவுகள் மேலும் தெளிவாக காணப்படுகின்றன என்று எச்சரித்துள்ளனர். மத்திய கிழக்கு பதற்றம் மற்றும் உக்ரைன் போர் காரணமாக உலக சந்தைகள் கவனமாக இயங்குகின்றன. எண்ணெய் விலை, எரிசக்தி விநியோகம் மற்றும் பாதுகாப்பு செலவுகள் ஆகியவை முதலீட்டாளர்களின் முக்கிய கவலையாக உள்ளன. பல நாடுகள் தங்களது பொருளாதார வளர்ச்சி கண்காணிப்புகளை மீளாய்வு செய்து வருகின்றன. இந்த வாரம் உலக அளவில் அதிக கவனத்தை ஈர்த்த இரண்டு முக்கிய நிகழ்வுகளாக இஸ்ரேல் மற்றும் ஈரான் பதற்றமும் உக்ரைன் ரஷ்யா போரின் தொடர்ச்சியான தீவிரமும் இருக்கின்றது. அதேபோல் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி கோத்தபாய ராஜபக்சேவுக்கு நாட்டின் நீதிமன்றம் வெளிநாட்டு தடை பிறப்பித்திருக்கின்றது. இதற்கு காரணம் ஈஸ்டர் குண்டுவெடிப்பில் கோத்தபாய ராஜபக்சே அவர்களது பெயரும் உள்வாங்கப்பட்டிருப்பதாக அங்கிருக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சரி, நேர்களை, இந்த வாரம் இடம்பெற்ற உலகின் முக்கிய தகவல்களை உங்களுக்கு அமெரிக்க தமிழ் வானொலி மற்றும் அமெரிக்க தமிழ் ஊடகத்தினூடாக வழங்கியிருந்தோம். மீண்டும் அடுத்த வாரம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம். அதுவரை அன்பு தமிழ் வணக்கங்கள்.